0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஎச். எந்நேரமும் இந்திய இசை 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
2: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
1: இப்போது
3: முடிக்கொண்டான் என் ரமேஷ் அவர்களின் வீணை இசை கேட்கலாம். வி ராஜசேகர் அவர்கள் மிருதங்கம், திருச்சி கே முரளி அவர்கள் கட்டம். நிகழ்ச்சியில் முதலில் ஜெய ஜெய சுவாமி என தொடங்கும் நாராயண தீர்த்தர் தரங்கம், நாட்டை ராகம் ஆதி தாளம்.

முடிகொண்டான் என் ரமேஷ் அவர்களின் வீணை இசை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். வி ராஜசேகர் அவர்கள் மிருதங்கம், திருச்சி கே முரளி அவர்கள் கட்டம். நிகழ்ச்சியிலே காதம்பரி பிரியாயை என தொடங்கும் முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி, ராகம் மோகனம், மிஸ்ர சாப்பு தாளம்.

0: இதுவரை முடிக்கொண்டான் என் ரமேஷ் அவர்களின் வீணை இசை கேட்டு ரசித்தோம். வி ராஜசேகர் அவர்கள் மிருதங்கம், திருச்சி கே முரளி அவர்கள் கட்டம்.
1: படைப்பு சென்னை வானொலி நிலையம், ராகம் டிடிஎச், எந்நேரமும் இந்திய இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
2: This program was contributed by All India Radio Chennai for Ragam 24/7 DTH. It's anytime Indian music.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் DTH. எந்நேரமும் இந்திய இசை 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
2: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
1: இப்போது
3: போந்த வாக்கம் பிடி பலராமன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். திருமருகல் டி ஆர் சேகர் அவர்கள் தவில். பிரணமாவியகம் மைசூர் வாசுதேவாச்சார் சாகித்யத்துடன் நிகழ்ச்சி ஆரம்பம். கௌளை ராகம் ஆதி தாளம்

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்தி இசை 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
1: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
0: இப்போது
2: போந்தபாக்கம் பிடி பலராமன் அவர்களை நாகஸ்வர இசை ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. திருமருகல் டி ஆர் சேகர் அவர்கள் தவில் நிகழ்ச்சியில் தொடர்ந்து நாதலோலுடை தியாகராஜர் கீர்த்தனை ராகம் கல்யாண வசந்தம் ரூபகதாளம்

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்திய இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
1: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
0: இப்போது
2: போந்தபாக்கம் பி டி பலராமன் அவர்களின் நாகசுர இசை கேட்டீர்கள். திருமருகல் டி ஆர் சேகர் அவர்கள் தவில்.
0: படைப்பு சென்னை வானொலி நிலையம், ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்திய இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
1: This program was contributed by All India Radio Chennai for Ragam 24/7 DTH. It's anytime Indian music.

0: This is Ragam 24/7 DTH in Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. இனி கே எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்க நிகழ்ச்சிக்கு பக்கவாதியங்கள் எஸ் ஆர் மகாதேவ சர்மா அவர்கள் வயலின், வி சுரேந்திரன் அவர்கள் மிருதங்கம், வி கார்த்திகேயன் அவர்கள் கட்டம். திஸ் இஸ் ராகம் 27 டிடிஹெச் எனி டைம் இந்தியன் மியூசிக். யூ கேன் நவ் லிசன் டு அ ஃப்ளூட் ரிசைட்டல் பை ஸ்ரீ கே எஸ் கோபாலகிருஷ்ணன். He is accompanied by Shri S. R. Mahadeva Sharma on violin, Shri V. Surendran on the mridangam, and Shri V. Karthikeyan on the ghatam. Nigashil mudalil, Siddhi Vinayakam, Harikesan Allur Mutaya Bhagavadar Sityam, Ragam Mohanakalyani, Adithalam. The concert begins with Siddhi Vinayakam, composed by Harikesan Allur Mutaya Bhagavadar, in Rag Mohanakalyani, set to Adithal.

இனி அனுபம குணாம்புதி தியாகராஜர் கீர்த்தனை அட்டானா ராகம் கண்டச்சாப்பு தாளம். லிசன் நவ் டு அனுபம குணாம்புதி கம்போஸ்ட் பை செயின்ட் தியாகராஜா இன் ராக் அட்டானா செட் டு கண்டச்சாப்பு தாள்.

நீங்கள் இணைந்திருப்பது ராகம் டிடிஹெச் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கே எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்களின் புல்லாங்குழல் இசை. நிகழ்ச்சிக்கு பக்கவாத்தியங்கள் எஸ் ஆர் மகாதேவ சர்மா அவர்கள் வயலின், வி சுரேந்திரன் அவர்கள் மிருதங்கம், டி கார்த்திகேயன் அவர்கள் கட்டம். திஸ் இஸ் ராகம் 24/7 டிடிஹெச் எனி டைம் இந்தியன் மியூசிக். You are listening to a flute recital by Shri K. S. Gopalakrishnan. He is accompanied by Shri S. R. Mahadeva Sharma on the violin, Shri V. Surendran on the mridangam, and Shri V. Karthikeyan on the ghatam. Ini Tanayuni Bhuva Tyagarajar Kirtanai Bhairavi Ragam Aditalam. Listen now to Tanayuni Bhuva, composed by Saint Tyagaraja in Rag Bhairavi, set Adital.

நேயர்கள் இதுவரை கேட்டது கே எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்களின் புல்லாங்குழல் இசை. நிகழ்ச்சிக்கு பக்கவாத்தியங்கள் எஸ் ஆர் மகாதேவ சர்மா அவர்கள் வயலின், வி சுரேந்திரன் அவர்கள் மிருதங்கம், வி கார்த்திகேயன் அவர்கள் கட்டம். நிகழ்ச்சி ராகம் டி ஹெச் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பிற்காக ஆல் இண்டியா ரேடியோ திருச்சிராப்பள்ளி வழங்கியது. You are listening to a flute recital by Shri K. S. Gopalakrishnan. He was accompanied by Shri S. R. Mahadeva Sharma on the violin, Shri V. Surendran on the mridangam, and Shri V. Karthikeyan on the ghatam. This program was contributed by All India Radio Trichirapalli for Ragam 24/7 DTH, Anytime Indian Music.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: இப்போல் அரியக்குடி ராமானுஜ ஐயங்கார் பாடிய கிருதிகள் கேட்காம். கூட பாடியது மதுரை கிருஷ்ணன், டி என் கிருஷ்ணன் வயலின், பாலக்காடு டி எஸ் மணி ஐயர் மிருதங்கம். நவ் வி பிரிங் யூ ஏ வோக்கல் ரிசைட்டல் பை அரியக்குடி ராமானுஜ ஐயங்கார். ஹி வாஸ் அக்கம்பனிட் பை மதுரை கிருஷ்ணன். ஆன் வயலின் டி என் கிருஷ்ணன், ஆன் மிருதங்கம் பாலக்காடு டி எஸ் மணி ஐயர். ஆதிம